0: அதை பிறகு வந்து எங்களுக்கு சேவை வந்துடும். Estamos en la 10 con hotel copiado y 3-0-0 asfalta con la puerta.
1: 3-0-0 parque Santa, están autorizados 3-0-0 Ugana, Vivan 4 grados la salida de 1-3, restringido 0-5-0 de 5-19 el ascenso, responde en 1-6-2.
0: Recibido 3-0-0, 3-0-0, Ugala, 1-3, Iván 4 grado, 5-0, 6-6-9, 1-6-6-2, responde Marvel 3-0-0.
1: 3-0-0, correcto, noticia.